அம்மாவுக்கும் கரெல்லாம் ஆக்காம இருந்தேனா பார்ப்பாங்களே துவலால கோயம்பரம் எடுமுருவோம் ஓ மிருகன் மனவன் நல்ல கலக்காமனா மாமா நாங்க நாங்க நீங்க வாங்க